0: நீங்களானா யாரோ என்னமோ.
1: ஏச்சு புட்டாளே பாட்டி, ஏச்சு புட்டாளே.

நான் வேகுறேன் நோகுறேன் சாகுறேன் உன்னை பார்க்க வாரேன் நான் வேகுறேன் நோகுறேன் சாகுறேன் உன்னை பார்க்க வாரேன் என் பொண்டாட்டி.